0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்தியை வழங்கி மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது அபிஷேக் ரகுராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். விட்டல் ராமமூர்த்தி அவர்கள் வயலின், கே ஆர் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், ஹரிசுப்ரமணியம் அவர்கள் கட்டம். முதலில் ஸ்வரராக சுதா, ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by Abhishek Raghuram. He is accompanied on the violin by Vittal Ramamurthy, on the mridangam by K.R. Ganesh, and on the gattam by Harihara Subramaniam. He begins with Vara Raga Sudha in Rag Shankara Bharanam, set to Aditaal, a composition by Thyagarajar.

0: தொடர்ந்து ரீதி கவுல ராகத்தில் அமைந்த துவைத்தமு சுகமா தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாள்
1: அபிஷேக் ரகுராம் கண்டினியூஸ் வித் துவைத்தமு சுகமா இன் ராக் ரீதி கவுலை செட் டு ஆதிதாள் அ காம்போசிஷன் பை தியாகராஜர்

0: ராகம் டிடிஎச்சில் இதுவரை அபிஷேக் ரகுராம் அவர்கள் பாடிய தியாகராஜர் கீர்த்தனைகள் ஒலித்தன. விட்டல் ராமமூர்த்தி அவர்கள் வயலின், கே ஆர் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், ஹரிஹர சுப்பிரமணியம் அவர்கள் கடம். ராகம் டிடிஎச் எந்நேரமும் இந்திய இசையை வழங்கி நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a vocal recital by Abhishek Raghuram. He was accompanied on the violin by Vittal Ramamurthy, on the mridangam by K.R. Ganesh, and on the gattam by Harihara Subramaniam. This program was contributed All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் DTH. எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You're listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
3: நிகழ்ச்சியில் இப்போது
4: பி வரமூர்த்தி அவர்கள் நாகஸ்வர இசை வழங்குகிறார். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் பிரணமாமியகம் கவுளராகத்தில் அமைந்த மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம் ஆதிதாளம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime in music.
2: நிகழ்ச்சியில் இப்போது பி வரமூர்த்தி அவர்கள் நாகஸ்வர இசை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில். தொடர்ந்து தோடி ராகத்தில் அமைந்த ஜேசதல்ல தியாகராஜர் கீர்த்தனை ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DH. It's anytime Indian music.
2: நிகழ்ச்சியில் இதுவரை பி வரமூர்த்தி அவர்கள் நாகஸ்வர இசை வழங்கினார். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சேர்த்தல ஆர் அனந்த கிருஷ்ணர்கள் மிருதங்கம். This is Ragam 24/7, an exclusive Indian classical music channel. You can now listen to a vocal recital by Vasudha Keshav. She is accompanied by M.A. Sundareswaran on the violin and Shethala Shri R. Anandakrishnan on the mrudangam. Nigalshil Todakamaha, Rama Bhakti, Tyagarajar Kirtane, Sudha Bangala Ragam, Adi Talam. The concert begins with Rama Bhakti, composed by Saint Tyagaraja, in Rag Sudha Bangala, set to Adi Tal.

இனி ஸ்ரீ பார்த்தசாரதி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி சுததன்யாசி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு ஸ்ரீ பார்த்தசாரதி கம்போஸ்ட் பை முத்துசுவாமி தீட்சிதர் இன் ராக் சுததன்யாசி செட்டுதாள் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சேர்த்தல ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24x7, an exclusive Indian classical music channel. You are listening to a vocal recital by Vasudha Keshav. She is accompanied by Shri M.A. Sundareswaran on the violin and Serthala Shri R. Anandakrishnan on the mridangam. Mohana Rama, Tyagarajar Kirtane, Ragam Mohanam Adithalam. Listen now to Mohana Rama, composed by Saint Tyagaraja in Rag Mohanam, set to Adithalam.

நிகழ்ச்சியில் நிறைவாக கருட கமன அன்னமாச்சார் சாகித்யம் ராகம் ஹிந்தோளம் ரூபகதாளம். The concert concludes with அன்னமாச்சார் சாகித்யம் கருட கமன composed in ராக் ஹிந்தோளம் செற்றுத்தாள் ரூபக்.